ஆலஹாடி காரி மாயி மீர மனவிகால் மதனமான முரளிதாய் கிருஷ்ண ஜெய் மாலஹாரி தாரி மாயி மீர மனவிகார் கதன மோன முரளிதாரி கிருஷ்ண ஜெய் கிருஷ்ண ஜெய் கிருஷ்ண ஜெய் கிருஷ்ண ஜெய் கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ண ஜெய் ஜெய் கிருஷ்ண ஜெய் கிருஷ்ண ஜெய் கிருஷ்ண கிருஷ்ண